0: சபை பொறுப்பு நாட்கொள்ள ரத்தின நிர்வாகம் ஸ்ரீ இந்திரஜித் ஸ்ரீகாந்த் சர்மா சாகரம் ஸ்ரீ ஸ்ரீராம சாங்கேதிக சாகரம் ஸ்ரீ ஐவிரா
1: பால்கொண்டவரு ஸ்ரீதுரு பி ராமச்சந்திர காஷ்யப் என்விஆர் சாம்சிவராவ் சி ராமமோகன் ராவ் ஜே சதாசிவராவ் எம்விஎல் நரசிம்மராவ் விண்ணக்கோட்ட விஜயராம் கோட்ட சங்கர் ராவ் போயினப்பள்ளி ராமாராவ் ஸ்ரீமதுலு மந்தலப்பு இந்திர வி கல்பன மத்தாலி சுசீல எம் நாகரத்னம்மா.